0: kirang ki thukur nang yu ni
1: ngan chu thiring ki ling chi yi
0: thiring ki ling chi
1: thiring ki ling chi
2: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས Tiring leze naa lingye soror, mirinwe kong chato du gera chuebe, Xinjiang ne yinbe ne xienba, Dili Noirs, da kong ki, Taiwan ne da Xinjiang du yugor pegen ki yugor wa soror, Tianshan rewe ki buklam ti ngurdu chebe ki nangtun tinda ji yin, chato du gera chuebe ri, Xuzang ti gor ki nangtun jik lingye soror nyam chue si shugu yin. Wala nga naa cun nyam tu, chato du gera chuebe, ne xienba Dili Noir ki kong ki geja tumbu shidu, odi jik sen nangtu. 迷茫了冷不丁这就归归月长每个期日就龙松给你冷不丁对头的起过时天山日物不让准备的来老话是马事天里天山日物给接触所迷茫月长时这里松月被天中给东北冷不丁脱了中国的落土给推出配件呢贴出了这里你说中一趟成就记松新北冷不丁对不是天里怎么领头牛准松两套给不让人学的天山胜利不让天时他的案子角色给三家天里大大冷不丁时 俺那新疆陆剧都采用称为泼墨戏戏，听闻新疆城剧内陆剧都天山人物剧内主位各属出自西藏各国时，谈的人呢，根本你学来各国嘛是。这是。他空气给这点各地都有俺台湾去本的青年俺做天山胜利部那么的预备各属，三只七不齐行，俺做新疆了抗日团咋当，就预备怎么明白了？提个了疼痛，蒙西这个就做中我啥的去玩忙不学。 徐总，你连接错了徐队吧？你谈的新疆人越过了片片，那他听你都跌入跌入主播是。徐总，起初连接错台湾的，哪样一类了越过的片段是吗？提个了，俺为萨尔瓦坦，俺为亚巴，俺为藏为给冷不脱了脚呢，连接错越过了给追求了呀，我啥人弄的是？
3: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས
2: 呢，明儿怎么贴妥了的？牛正兄他们给布朗人血的银白糖贴妥呢？呢，当俺就做准备忙不及给各家白砖糖，连那点送那娃。从过是吧？提大大卡车的月马车，他今年年底以呢，迪丽诺尔毕竟都配件，库兰基云都土豆白给天山胜利布朗给组装吧，啊，卡吉糖，土豆从我是。俺就天南给年冬的了电瓶仪呢，库兰糖，当俺就天山胜利布朗组装，拿手根给组装吧，卡吉糖土豆送吧，库兰新贵人的前面贴件。明年一年的明下期间的更多就算铁托那一呢俺觉得人不停的去对吧天你你蓝铁对吧怎么银板的蓝铁给小你的那边给盲错一呢这样的蓝铁托的主角情但俺觉得